0: இன்ட்ரெஸ்டிங் ருபியா ஏத கொல்ல கும் திமாக்கும் உரிதுவிங் ஏடிவியும் ஹோதம் நீங்கள்
1: அஸ்ஸலாமு அலைக்கும்.
2: வாலைக்கும் ஸலாம். தொந்த ஹால கேனத்தா?
1: தொந்த ஹால ரங்கரு ஃபாத்தும் கொக்கு பலி வேலை கைங்கேதா?
2: ஆ தொந்தா கொம்மை தோக்கு சாலு பலா பேணும் வாயித்திருக்க ஃபோர் கொத்தமும் மிதானி தொந்த கம்புடு நுவே ஃபாத்தும் கொக்கு எக்கஞ்சு நுவானே கொக்கு எக்கன் உள்ளத்தி டாக்டர் தக்கம் வெஸ் தட்டிவானதா எஹம் வி மேக்கம் வெஸ் ஆர் மெம் வர ஃபர்வா திருக்கமாய்க்கு எப கூறா
3: ಕೊಮ್ಮೆ ಉಮುರಕ
4: ಕೊಮ್ಮೆ ಫಂತಿಯಕ
3: ಕೊಮ್ಮೆ ಗಿಂತಿಯಕ ದಿವೆಹಿ ರಾಜ್ಯಗೆ ಅಡು ಎಂಹಾ ಸತರ್ಸೆಗ ಸಾಳಿಸ್ ನುವೆ ಕಿಲೋಹರ್ಟ್ಸ್ ಮೀಡಿಯಂ ವೇವ್
4: ಅಡ್ಡಿ ಹಣುವೆ ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್ ಎಫ್ ಎಂ ಬ್ಯಾಂಡ್
5: ಮೇರ್ ಕಡಿ ನೋಗಡಿ ಫಾರಮೇಟ್ ಮೀ ದಿವೆಹಿ ರಾಜ್ಯಗೆ ಅಡು
6: ಅದುಗೆ ರಾಜ್ಯ

0: بنعمة ربك فحدث. صدق الله العظيم.
1: தேசவி கீர்த்து குருவாங்கியவும் அனைக்காவஸ் இதாத்துக மக்மி ப்ரோக்ராமாக குடியத்தானா.

0: அல்லவா உன்னவாஷ் ஹமகஷ்வரும் ஏ உரம் வெஸ் பல பல திபேனதே.
1: بسم الله الرحمن الرحيم
2: رحمن وانت رحيم وانت الله باسم فلم فشاغنم
1: حاميم
2: حاميم ميا كرتوغ مراد دن وڈگم وني الله

ஷுக்ரியா ஷோக் வெரி மச் தேங்க்ஸ் வெரி உரியா பேவனஸ் வரப்போடம் மரஹபா வரப்படம் உஃபா வஜ் ஷுக்ரியா ப்ரோக்ராம்க்கு வெரி வெலி மச் மிஹார் மேச்சி ஷோ நிம்மாலா வகுத்து ஜெயஃபதிங் மியது ஸ்கீன் எம் மி ஷோக மியது ஹம வாக்க தக்காலி உரியா பேவனி மிஸ் அசும் கடலா எம் திபி குரிய தீவும வாத நுஜெய் இவ்வரா ஆயக்கு ஆ கந்தத கி தஸ்குரம் மிஸ் ஆ அசும காயக்கு தேங் பயபெஃபுல் மியது ஹம ஆ காமி ஃபச்சாஸ் வி தேங் இராத் குரவியா தேங் ஏ ஹுட்டானுலா குரிய சீயா இராத் குரிய காமியா பானக மேம் பலனி எம மிஹார் மி அதி மிரேக ஷோஸ் நிமாலா வகுத்து ஜெஃபதி ஹதீஜா மி இட்லே விலவையா கோ ஷோ நிமாலா ஃபக்கிவலான் மிரேக ஷோஸ் உஃபெதி மாம் ஷாஃபி ஷஃபீக் ஃபுனும்கா அல்குமென டெக்னிக்கல் கோத்துங்க ஹெதிர்வெதினி ஹசீமா முகமது எம் ஃபிரசம வரங் அமாங் ரக்காத்திரி உஃபாவரி அதி ஹிவ்வராய் அசும் தக்கா குரிய திவுமஹுரி ஹிவ்வரு த மே அடி குடந்த கிரா குரும குரிய தானக்கமுக உம்மீத் கோரியா பெஃபரன்ஸ் குரிய தானக்கமுக உம்மீத் கமிரிக்கு ஷோனி மாலாஃபுமக்கு வெல்லனி வஸ்லாம் அலைக்கும்.

0: Sara. Sara? Me koba arange fehikula gatai. Dibala etai.
1: Tai. Kikura tai.
0: Kikura tai ke. Kongkada wahake tibuni. Sara no hanna komme duha kus alambi tai na gadeni. Alambi kongkule gatai ek buneteni yes.
1: Tai.
0: சாரா
1: சாப சாமிரா ஹாஸ்வி வரு பலா ஆரி மி பலாலி சாமிரு ஹந்தாம் ஹுனிதோ மி அண்ணனி டை ஹி ஃபாகி
0: சாம் ஸ்டையர் கோஃபென் மேரே
1: ஆ சாமிரு மேதி டை
0: ஆ பாவதிதா ಸಾಬ ಹೇಗೆ ತಿಂಗಳಾದಾನೆ
1: ಆಹಾರ ಮಿದನಿ ಸಹದ ವರಂಗ ಬಸ್ ಕೊಲ್ಲಾಣ
0: ಸಹದ ಸಾರಾ ಇಶಿಂದ ಬದಮಿತ ಸಾರಾ ಮೇರೆ ಸಹದಾಫೆನ್ನು ಮೀಗೆ ಕುಡೇರು ಕುಳೆ ಕುರಿ ಸಾರಾನು ಸಹದಿ
1: ಆಹಾರಿ ಎಹೆಂತ ಸಹ ಹೇದಿಂತಾ